நடந்தார். ஓல் மாதால் கொண்டு மறைக்கே அரைந்தியா ஒழுங்கை மறக்க குரோட்டு வந்துடுவோம்லாம் எச்சா மறக்க பரவாயில்ல.